0: घड़ी मिला लीजिए, इस वक्त सुबह के ठीक 5 बजे हैं।
1: This is Radio Voices.
2: நமஸ்கார் ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை FM தாளம் வானொலி.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். புதிய நாளின் புதிய நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் உங்களை வரவேற்கிறது உங்கள் அன்பான நிகழ்ச்சி தேனிசை அரங்கம். காலை பொழுதின் இனிமையான இசையோடு உங்கள் மனதை மகிழ்விக்கவும் உங்கள் நாளை உற்சாகத்தோடு தொடங்க வைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய ஊக்கமளிக்கும் வரி, வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகளின் அழகான பலம்தான் வெற்றி. எனவே நேற்றைய கவலைகளை ஒதுக்கி வைத்து இன்றைய நாளை நம்பிக்கையுடன் தொடங்குவோம், புன்னகையுடன் எழுவோம், நம்பிக்கையுடன் பயணிப்போம், வெற்றியை நோக்கி முன்னேறுவோம். உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்க இசையை உற்சாகத்தையும் அள்ளி தர வருகிறது உங்கள் தேனிசை அரங்கம். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி, மணி சரியாக 7:02 ஆகிறது. மேலும் இது ஆழம் ஃப்ரீ என்னும் வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக இதோ இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை, அதனால் உங்களுக்காக அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல். இதோ ஜகஜனனி, நம்முடைய உள்ளூர் கலைஞர் தேவராஜ் முத்துசாமி குரலில் இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக ஞானவி ரக்ஷினி உதந்தி அவர் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ ஜகஜனனி என்னும் பாடல்.

அன்பு மக்களே, இன்று வரலட்சுமி விரதம். பல கோவில்களில் இன்றைய தினத்தில் வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூசை மேற்கொள்ளப்படும். வரலட்சுமி விரதம் என்பது செல்வம், வளம், குடும்ப நலம், மாங்கல்யம் மற்றும் சந்தான பேறு ஆகியவற்றை அருளும் வரலட்சுமி தேவியை வழிபடும் ஒரு முக்கியமான விரதமாகும். குறிப்பாக சுமங்கலி பெண்கள் சிறப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். குடும்பத்தில் அனைவரும் பக்தியுடன் செய்யலாம். பொதுவாக இந்த வரலட்சுமி விரதம் ஆணி அல்லது ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் பௌர்ணமி இருக்கிறது, அதனால்தான் இன்றைய தினத்தில் முந்தைய வெள்ளிக்கிழமை இன்று இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம். அதிகாலையில் நாங்கள் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பூசை அறையில் கோலம் போட்டு மஞ்சள் கொண்டு தாமரை அல்லது லக்ஷ்மி கோலம் போடலாம். விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல் நிலைக்கு ஏற்றவாறு விரத முறையை தேர்வு செய்யலாம். ஒரு செம்பு அல்லது வெள்ளி கலசத்தில் தண்ணீர் நிரப்பி மஞ்சள் குங்குமம் சிறிது அரிசி மற்றும் நாணயம் போன்றவற்றை இடலாம். கலசத்தின் மேல் மாவிலைகளை வைத்து தேங்காய் வைத்து அலங்கரிக்கவும். சிலர் கலசத்திற்கு

அம்மன் முகம் பொருத்தி புடவை நகைகள் பூக்களால் அலங்கரிப்பார்கள். முதலில் விநாயகரை வழிபட்டு பின்னர் வரலட்சுமி தேவியை வழிபட வேண்டும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூ, பழம், வெற்றிலை பாக்கு, நைவேத்தியம் ஆகியவற்றை நாங்கள் படைக்கலாம். வரலட்சுமி விரத கதை மற்றும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். குடும்ப நலம், செல்வ வளம், ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவுக்காக வழிபாடு செய்யலாம். பூசையின் போது மஞ்சள் தடவிய நூலை வைத்து வழிபட்டு பெண்கள் அதை வலது கையில் கட்டி கொள்வது வழக்கம். சில குடும்பங்களில் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு கழுத்திலும் அணிவார்கள். குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப கொழுக்கத்தை, பாயசம், வடை, சுண்டல், பழங்கள் உள்ளிட்ட பல வகை நைவேத்தியங்களை நாங்கள் படைக்கலாம். வரலட்சுமி விரதத்தில் முறைதான் முக்கியம் என்று பயப்பட வேண்டியதில்லை. பக்தியும் மனதார செய்யும் பூசையுமே முக்கியம். குடும்பமும் மற்றும் நம்முடைய தலைமுறை வழக்கப்படி பூசை முறைகளில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம். மேலும் அடுத்த வரலட்சுமியை முன்னிட்டு, வரலட்சுமி விரதத்தை முன்னித்து அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ரிவ்யா ஜுகாபாவூரை சேர்ந்த அம்மா மனுவின் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். பேரன் சோமசேகரன் சோழன் செந்தாமரை, மகன் சஞ்சீவன் ஜெசன், மருமகள் சந்தி கெசிலா, தம்பி தங்கைமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் வசந்தா ரூபி, பாட்டி தங்கச்சி மற்றும் சுபமா, நண்பர்களுக்கும் திரு பெருமாள் சுபராய்து, கோவில் திருத்தொண்டருக்கு மற்றும் தமிழ் அவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை அம்மா மனுன் கேட்டிருக்கின்றார். இதோ உங்களுக்காக நாங்கள் வரும் தாயே அம்மா என்னும் வரலட்சுமியை போற்றும் இந்த பாடலை அளித்திருக்கின்றோம்.

0: இன்றைய வள்ளுவர் வாக்கு அதிகாரம் ஒப்புரவு அறிதல் குரட்பாம் ஒத்த தரிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான். மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: He truly lives who knows and discharges the proper duties of benevolence. He who knows them not will be reckoned among the dead.
1: உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன். உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான். அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டும், நாங்கள் அறம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் வாழ்கின்றவராக கருதப்படுவோம். இல்லை என்றால் நம்முடைய உடல் வந்து தோல் மூடியிருக்கும்படி ஒரு செத்தவனாகவும் நாங்கள் கருதப்படலாம். இதோ அடுத்த பாடல். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரலில் இதோ வலையோசை. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி, அப்பா அம்மா நிலம் மற்றும் அம்மா வனிதா, அம்மா வினுதா யாவு, அம்மா அனி கோவிந்தன் மற்றும் அம்மா மைதா சனாசி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அன்பு மக்களே, நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070402807 இந்த தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைத்து உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அழைத்து உங்களுக்காக உங்கள் உறுப்பினர்களுக்கும் அல்லது உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஒரு பாடலை நீங்கள் கேட்கலாம். மேலும் அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ஹிஷ்மா சந்துஃபிளக்கிலிருந்து ஐயா தேவன் முதலி அம்மா சுவிதா வேதா எழிலன் ராகினி வெண்ணிலா ஞானம் ஞானவன் யுவின் புஜா அம்மா பாக்யம் ஐயா தந்தாயுதபாணி அம்மா சுகந்தி மற்றும் கோவிலின் உறுப்பினர்களுக்கும் சதயன் மற்றும் முதலி குடும்பத்துக்கு அடுத்த பாடலை அவர் கேட்டிருக்கின்றார். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக பிட்டோம் ஊரிலிருந்து அத்தே ரீனா நல்லன் ஒரு அழகான பாடலை கேட்டிருக்கின்றார். டி எம் சுந்தராசன் மற்றும் பி சுஷிலா குரலில் இதோ நான் மலரோடு.

அன்பு மக்களே, அன்பாக இருங்கள், மரியாதையுடன் பேசுங்கள், பணிவுடன் வாழுங்கள், முடிந்தவரை உதவுங்கள், கிடைத்த நன்மைகளை நன்றியுடன் நினைவில் கொள்ளுங்கள். வழியில் ஒரு வயதானவர் சுமையுடன் நிற்பதை பார்த்தால் அவரிடம் அன்பாக பேசி அந்த சுமையை எடுத்து கொடுத்து உதவுவது சிறிய செயல்தான், ஆனால் அது அவருடைய மனதில் பெரிய நன்றியை விதைக்கலாம். நாம் பிறருக்கு தரும் அன்பும் உதவும் தான் நம் வாழ்க்கையின் உண்மையான அழகு ஆகும். அடுத்த பாடல் காத்திருப்பேன் உந்தன். இந்த பாடலை நாம் சிறப்பாக லிஸ்கால்யே ஊரிலிருந்து மமேராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி ஆதவன், ருதேசன் மற்றும் அத்தை நாயகி உங்களுக்காக நாங்கள் அளித்து இருக்கின்றோம்.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:35 இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆர்எம் 3 வானொலியில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை கலைவாணியோடு கேட்கலாம்.

நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இன்றைக்கு பிறந்த நாளை மற்றும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று ஞானவி ரக்ஷினி உதந்தி தமது பிறந்த நாளை முனித்து அப்பா செல்வி, அப்பா அம்மா செல்வி, அப்பா வேகானன் மற்றும் அனைத்து சின்ன பையல் மற்றும் உதந்தி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். ஃப்ளக்கிலிருந்து கல்யாணா மர்வான் தமது பிறந்த நாளை முனித்து அப்பா ஸ்டீவன், அம்மா யுவானி, தாத்தா சுபன், அப்பாய் மாலினி, அத்தே சந்தினா, மாமே விசாகன் மற்றும் புனாக்கையிலிருந்து அம்மாய் வனிதா, தாத்தா வேலா, பெரியம்மா செல்வானி, பெரியப்பா அவிஷ் மற்றும் அனே அவியன்ஷ். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ கல்யாணா. அடுத்த பாடலை நாங்கள் அம்மா உமா கங்காது அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அழகி அழகன் அமெல்யா இலா, குணால் செல்வி, அவிஷ் ஜவுகா, கவடி குருசாமி, திலன் திஜன், அக்கா இந்திராணி, அனே நதா, அனி ஜினி, பமிலா, ராஜன்றி, சினிமா சுந்தரம், சரோஜினி மற்றும் தங்கச்சி பதன், கங்காது குடும்பம், பழனி குடும்பம் மற்றும் சுந்தரம் குடும்பத்துக்கு பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். புலோகோஷிலிருந்து கோவிலன் அழகிரி தமது பிறந்த நாளையை முன்னிட்டு ராஜேஸ்வரி, மாலாதேவி, ஈஸ்வரன், விநாயகம், அம்பிகா, புஷ்பம், அம்மா மகேஸ்வரி, வீமா, அருணை, அருமை, திவ்யான், விவ்யான், அனிதேவி, ராமகிருஷ்ணா, குமரேசன், வெகா மோகன், மணி, அம்மா விஜயலட்சுமி, அக்கா ராஜன்றி, அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும் அழகிரி, நர்சிகாது, மாணிக்கம், ரங்கியா. பாடலை கேட்கின்றவர் அம்மா வினோதா யாவு அவர்கள். சுகினமிலிருந்து யுவன் ஸ்ரீ சிரும்பன் தமது பிறந்த நாளை முனித்து அடுத்த பாடலை சிரும்பன் குடும்பம் கேட்டிருக்கின்றார்கள். மோகோஷிலிருந்து ருதீஷ் குப்பன் மற்றும் ஜென்சன் குப்பன் பிறந்த நாளை முனித்து பத்மினி, வசன், ஃபி, ஜிவன், நுதா, லோனா, வனா, லியானா, எலினா, ஜோய்வன், மலன், யஷிகா, பெரியப்பா.

மாயவன் அனைத்து குப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ஆனந்த் செங்காது தமது பிறந்த நாளை முனித்து வாழ்த்துகின்றவர்கள் சான், விக்கி, ஜிதன், சச்சின் மற்றும் தர்மன் மற்றும் 7 பேரன் பேத்திமார்கள் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. மோகோஷிலிருந்து கிஷவிசனசி தமது பிறந்த நாளை முனித்து அம்மா மங்கையப்பா கணேசன், அனை கவிதன், த்ரியோலேயிலிருந்து அனைத்து பந்தன் குடும்பம் மற்றும் புனகையிலிருந்து மோரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. கொடோலிலிருந்து ஜெயா வெங்கடலாபிலே தமது பிறந்த நாளை முனித்து மகன் தவிலன், மகள் மெல்வினா, பூஜா, செவியன், தஷ்யானா, வினய், மிவான், கியானா, இனயா, வதி, விம்லா, சுந்தரி, ஜோவானன், மெவின், கலைவாணி, வெங்கடலாபிலே குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ஷாமுனியிலிருந்து ஐயா அம்பன் ஆனாசலம் தமது பிறந்த நாளை முனித்து அப்பா தேவன், அம்மா சந்தியா, அனே விநாயகன், அனி சிறுமை, இனியன், செவியன், சௌந்தரே, சருமை, ஜெஷினி, மெவின், கலைவாணி அனைத்து அருணாச்சலம் மற்றும் வெங்கடலாபிலே குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. காங்காகோயிலிருந்து குவலன் மற்றும் வெண்ணிலா கரம்பன் தமது திருமண நிறைவு நாளை முனித்து சர்வேஸ்வரன் மற்றும் பரமேஸ்வரி அனைத்து கரம்பன் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள். அமுகியிலிருந்து ராஜு மற்றும் மாயவி அருணாச்சலம் தமது திருமண நிறைவு நாளை முனித்து மகள் ஸ்ரேயா, மெதவி, அதேசிலா, மமேதேவன் அனைத்து அருணாச்சலம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. மோல்வாசியா ரிவியா ஜுவாபாலிருந்து இன்று மெவின் மற்றும் ஷார்மிலா வலாய்தன் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். புவனேஸ்வரி அனைத்து கரம்பன், குணந்தன், தைலம், பெஞ்சயா, வலாய்தன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ஷமுனியிலிருந்து சந்திரன் மற்றும் பேபி குப்பன் தமது திருமண நிறைவு நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் மகன் அன்பன், மகள் பல்லவி, அன்னை ராஜு குப்பன் தமது பிறந்த நாளை முனித்து மனைவி மீதா, அன்பன், நிவன், ரவி, தம்பி பாலன் குப்பன் தமது பிறந்த நாளை முனித்து மனைவி ருமிலா மற்றும் குப்பன் குடும்பம், சாமி குடும்பம், உற்றார் உறவினர்கள், நண்பர்களின் சார்பாக இதோ அடுத்த பாடல்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.